ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண்மேனியான் கருநிறங்கொண்ட பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையொருள் புகுந்தோன். இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதனியல் ஒளியுறும் அறிவாம், அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோன்.

0: என்ற மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியில் இடம்பெற்ற பரம்பொருள் வாழ்த்து கவிதையை கூறி இந்நிகழ்ச்சியை துவங்குகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 4EB வானொலியின் தமிழ் ஒளி எண்ணிம குறியை ஒளிபரப்பு. இந்த ஒரு மணி நேரம் உங்களுடன் இணைந்திருக்க போவது உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன்.
1: நேயர்கள், உங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் கலந்துரையாடல் நிகழப்போகுது. இந்த கலந்துரையாடல் வந்து மூன்று சிறப்பு விருந்தினர்களோடு இன்றைய நிகழ்ச்சி இருக்கப்போகுது. அவர்களுடைய பார்வையில் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புன்னு சொல்லும் போது அது நிறைய பேர்த்தோட தொடர்பு படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். இப்போ இங்கே வந்து புலம்பெயர் வாழ் தமிழர்களாக நாம் இருக்கும்போது இந்த புலம்பெயர் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் அல்லது சந்திக்கக்கூடிய அந்த வாழ்வியல் தருணங்கள்னு சிலது இருக்கும். அது மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கும். எல்லாமே சவால்களாக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. சிலது மகிழ்ச்சியான தருணங்களும் நம்மளுக்கு இருக்கும். அதை குறித்த அந்த புலம்பெயர் வாழ்வு அதுதான் ரொம்ப முக்கியம். அதை குறித்த நிகழ்ச்சி கலந்துரையாடல் தான் இன்றைய நிகழ்ச்சியாக இருக்க போகுது. இதில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா, அதுக்கும் இன்றைக்கி நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது முதல் கோணம். நம்ம இந்த கலந்துரையாடலில் பார்க்க போகிற முதல் கோணம் அது. இரண்டாவதாக, எல்லோரும் இங்கே வந்து சில ஆண்டுகளாக இருக்கும். ஒரு சிலருக்கு 4-5 ஆண்டுகள் இருக்கும், சில பேர்த்துக்கு 15-20 ஆண்டுகள் இருந்திருக்கும், சில பேர்த்துக்கு 8-10 ஆண்டுகள் இருக்கும். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆண்டுகளில் மைக்ரண்ட்டாக, அதாவது குடிபெயர்ந்தவர்களாக வாழும் இந்த வாழ்வு முறையில் வாழ்வியலில் நாம் சந்திக்கிற மிகப்பெரிய சவால்கள் என்னென்ன அப்படிங்கிற கேள்வியை குறித்தும் அந்த கலந்துரையாடல் இருக்கும். அடுத்ததாக, இங்கே நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு பேர் இருந்தால் கூட சில பேர் ஏன் தனிமையை உணர்கிறோம், அந்த தனிமைங்கிற அனுபவம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் வேறு வேறு அழுத்தத்தில் ஒவ்வொரு இன்டென்சிட்டியில் ஒவ்வொருத்தங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த தனிமையை எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் உணர்கிறோம். அந்த அனுபவம் அது நம்மளுக்காக இருக்கலாம் அல்லது நம்ம நண்பர்களுக்காக இருக்கலாம். அதை குறித்தும் இந்த கலந்துரையாடல் இருக்கும். இறுதியாக, இங்கு வேலை, குடும்பம், குடும்ப பொறுப்பு, அப்புறம் அதை குறித்து அதற்கான நம்ம செலவிடக்கூடிய நேரங்கள், இது எல்லாத்துக்கும் பின்புலமாக இருக்கிற அந்த வாழ்வியல் முறை மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி இருக்குது, அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற உறவுகளோடையும் இங்கேக்கும் எப்படி அது மாறி இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னது போல் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்திருக்கிறது திரு ரேமண்ட் செல்வராஜ் அவர்கள். இவர்கள் SPS-ல் தலைவராக இருக்கிறவர். அவருடைய முதல் 4EB வானொலி நிகழ்ச்சியாக இது இருக்குது. அந்த நிகழ்ச்சி இந்த நம்ம நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுத்துக்கிறாருங்கிறது ரொம்ப பெருமை. அடுத்ததாக, நதியா அவர்கள், அப்புறம் சுகன்யா அவர்கள் வானொலி 4EB தமிழ் ஒளியில் நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. நதியா அவர்கள் பல தன்னார்வ வேலைகள் செய்தும் பல இலக்கிய நிகழ்வுகளில் தமிழ் நதியிலெல்லாம் பங்கெடுத்துருக்காங்க. ஆனால் வானொலியில் இதுதான் முதல் நிகழ்ச்சி. இதில் அவங்களே அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருமதி நதியா, திருமதி சுகன்யா, திரு ரேமண்ட் செல்வராஜ் அவர்கள், திரு ரைசல் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவரை. இவர்கள்லாம் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துருக்காங்க. அவங்களோட இந்த கருத்து, இப்போ நம்ம சொன்ன இந்த வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வாழும் நம்ம எதிர்கொள்ளும் சவால்கள், கனவுகள், இந்த தலைப்புகள் குறித்து நம்ம அவங்க பார்வையை நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். ஒரு பாடலை தொடர்ந்து நேராக நம்ம வந்து சிறப்பு விருந்தினர்களோட அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம்.

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டு தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து இது சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்க போது நான் சொன்னது காரணம் வந்து திரு ரேமன் செல்வராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. வணக்கம் திரு ரேமன் செல்வராஜ்.
1: ஆமாம்,
0: உங்களை ரைசல்னு கூப்பிட்டே பழகிருச்சு.
1: ரைசல் சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கு கூட ரைசல் அப்படின்னு தான் தெரியும்.
0: உங்களை
1: எனக்கு மாபெரும் ஒலிபரப்பாளர்கள் அப்பப்போ நாங்க வந்து கடன் வாங்கி பயன்படுத்திக்கிறது எஸ்பிஎஸ் தொழிலா போச்சு திருடுறது.
0: அப்படி இல்ல, இங்க இருக்கிற பல திறமையாளர்கள் வந்து அவங்களோட திறமையை கண்டடைஞ்ச இடமும் எஸ்பிஎஸ்
1: இருக்கு. அதோட பிரிஸ்பெயின்ல நிறைய திறமையாளர் இருக்கிறாங்க. அதனால வந்து நான் எப்பவுமே ஒரு தேடல்ல தான் இருக்கிறது, பிரிஸ்பெயின்ல யார் இருக்கிறா அப்படின்னு. அந்த வகையில இப்ப என் பக்கத்துல இருக்கிற சுகன்யா, நதியா இவங்க எல்லாம் இப்ப ரெகுலரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்பிஎஸ் வந்து அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு இந்த நேரத்தில். அதே மாதிரி இப்போ 4EB தமிழ் ஒலி வந்து காலங்காலமாக வந்து, அதாவது பல ஆண்டுகளாகவே எஸ்பிஎஸ் தமிழோட வந்து தொடர்புலையும் அல்லது என்ன இணைந்து பணியாற்றலது இருந்துட்டு இருக்கிறோம். நிறைய ஒலிபரப்பாளர்கள் மட்டும் இல்லை, நான் போன தடவை பிரிஸ்பெயினில் வந்த நேரம் கூட எஸ்பிஎஸ் சார்பாக தான் வந்திருந்தேன். அப்பவும் 4EB தமிழ் ஒலியோட ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். அதனால இது புதிய தொடர்பு அப்படின்னு இல்லை,
0: ஆமாம்,
1: புதுப்பிக்கும்
0: நல்ல வார்த்தை. நீங்கள் எப்போ ஆஸ்திரேலியா வந்தது?
1: ஆஸ்திரேலியாவுக்கு 2001 அப்படி பார்த்தா ஒரு 25 ஆண்டுகள்
0: இங்கே வந்து.
1: ஆமாம்
0: அதுவே அதை கொண்டாடும் விதமாகவே இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதாக
1: கொண்டாடுற விதமாக தான் நம்ம கொண்டாடினா கூட. நீங்கள் சொன்ன அந்த நான் ஒலிக்க போகிற அந்த பரிமாற்றத்தில் இருக்கிற அதே கருத்துக்களோட எனக்கு உடன்பாடு தான்.
0: சரி சரி,
1: அதனால வந்து ஆனால் பொதுவாக வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது நாம் கருத்து அதிகமாக சொல்லலாம். எனக்கும் கட்டாயம் தெரியும்
0: 25 ஆண்டுகளுக்கு
2: வானொலியில பேசுறத ஃபர்ஸ்ட் எனக்கு அறிமுகப்படுத்தினது சங்கர் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஐம்பூதங்கள்ல பத்தி
0: ஒரு கவிதை நிகழ்ச்சி கொடுக்கறேன்னு சொல்லி.
2: ஆமா, அப்ப வானம் பத்தி பேச சொன்னாங்க. அப்போ நான் ஸ்டுடியோக்கெல்லாம் வரல, வீட்டுல வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சங்கர்.
0: மகிழ்ச்சி. வணக்கம் நதியா, அவங்களும் நிலையத்துல இருக்காங்க. உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். ஏன்னா சொன்னது போல எஸ்பிஎஸ்ல நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் 4EB இதுவரையும் உங்களோட நிகழ்ச்சிகள் இதுவரையும் வரல. பல நிகழ்ச்சிகள் தமிழ் நதி அது போல உங்களை சந்திச்சிருக்கேன், ஆனால் 4EB நேர்களுக்கு உங்களோட ஒரு அறிமுகம்.
3: வணக்கம் சங்கர். இன்னைக்கு 2-4 ஃப்ரெண்ட்ஸோட இங்கே பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நதியா, தொழில்நுட்பத்துறையில் டெஸ்ட் மேனேஜராக வேலை பார்க்குறேன். ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன், தமிழ் மோட்டிவேஷன், அப்புறம் புத்தகங்களோட சுருக்கங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். அது இல்லாமல் கொஞ்சம் வாலண்டியரிங் ஒர்க்கும் பண்ணுவேன் தமிழ் ஸ்கூல், அந்த மாதிரி சில விஷயங்களும்
0: செஞ்சிட்ருக்கேன்.
3: குடும்பத்தோடு இங்கே சந்தோஷமாக வசிச்சுட்டு இருக்கேன்.
0: இந்த யூடியூப் சேனலுங்கிறது புத்தக ரிவ்யூன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வேற என்ன இருக்குன்னு சொல்றீங்க?
3: மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்டது.
0: நூல் சார்ந்து?
3: நூல் சார்ந்து மட்டும் கிடையாது,
0: பொதுவா இருக்கும்,
3: பொதுவான மோட்டிவேஷன்.
0: சரி சரி, மகிழ்ச்சி. அதை மீண்டும் சுகன்யாட்ட சொன்னது ஏதாவது, அதுவும் இனிமே நிறைய 4EB நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வர்றதுக்கு நான் எதிர்பார்க்குறேன்.
3: ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம 4 பேர்த்தோட ஒரு கலந்துரையாடல், ரைசல் சார் சொன்னது, சார் இல்லை ரைசல் சொன்னது போல, அதில் வந்து அவருடைய கருத்தை அதில் நம்ம கேட்கல. ஏன்னா அதில் பங்கெடுத்ததாக நம்ம வரும், அதை ஒளிநாடாவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். அதற்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த தலைப்பை மட்டும் நம்ம இப்போ சொல்லி ஒரு பாடலுக்கு அப்புறமா நான் அதை பற்றி விரிவாக அந்த உரையாடலை நம்ம கேட்போம். அந்த தலைப்பு, அது எதை பற்றி பேசணும், எப்படி அந்த தலைப்பு நம்ம வந்து சேர்ந்தோங்கிறது பயணத்தை நீங்க சொல்ல முடியுமா சுகன்யா? ஏன்னா நீங்க சொன்னீங்க AI வேண்டாம் இதுன்னு சொன்னோம், அது என்னென்ன தலைப்புகள் பரிந்துரை வந்து இதை வந்து சேர்ந்தோம் நம்ம.
2: ஆமாம், நம்ம வந்து மூணு பேராக சேர்ந்து நாலு பேராக சேர்ந்து பேசணும்னு நினச்சோம். மக்களுக்கு வந்து எது அவங்களோட தொடர்பு படுத்திக்க முடியும் அப்படின்னு நினச்சி சில தலைப்புகளை நம்ம சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன சவால்கள் இருந்தது. சில பேர் மாணவராக வந்திருக்கலாம், சில பேர் வந்து தனியாக வந்திருக்கலாம், பிஆரில் வந்திருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களோட விசா வந்து வித்தியாசமாக இருந்திருக்கலாம். வந்து ஒவ்வொருத்தரும், ஏன்னா நீங்கள் மாணவராக வந்து நான் வந்து கல்யாணம்
0: குடும்பத்தோட
2: வந்தோம், அந்த மாதிரி ஒருத்தரோடது. அப்புறம் இன்னொன்னு நம்ம என்ன யோசிச்சோம்னா, இங்க வந்து குழந்தை வளர்ப்பு வந்து எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, என்னென்ன சவால்கள் இருக்கு, எவ்வளவு கடுமையா இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்.
0: இன்னொன்னு வந்து இன்னொரு தலைப்பு சொன்ன உடனே எனக்கு வந்து அது தனி நிகழ்ச்சியா கொடுப்போம்னு தோணுச்சு. அதாவது இங்க இருந்து ஊருக்கு போனோட ஏற்படக்கூடிய அந்த ஷாக்கு,
2: கல்ச்சரல் ஷாக்,
0: அது வந்து ஏன்னா அது சொன்ன உடனே அது வந்து பல பரிணாமங்கள் இருக்கிறதுனால அதை தனி ஒரு நிகழ்ச்சியாக கொடுப்போம்னு சொன்னோம். அதுக்கப்புறமா ரைசல் அவர்களுடைய பரிந்துரைப்படி ஊர்லேருந்து வரும்போது இருந்த கனவு அல்லது அந்த எண்ணத்திற்கும் இப்போ நீங்கள் வாழும் வாழ்க்கைக்கு என்ன வேறுபாடு ஏதாவது இருக்கா, அதை எப்படி உணர்றீங்க? அதுக்கப்புறமா 8-10 ஆண்டுகள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், 8-10 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் சந்திக்கும் சவால்கள்ங்கும் போது என்னென்னா, அந்த சவால்கள் முன்னாடி இருந்திருக்கலாம், அது இப்போயும் தொடரலாம், அல்லது இப்போ புதுசாக வந்த சவாலாக இருக்கலாம். அது அப்புறம் இந்த தனிமையாக உணர்றத பற்றி இது அந்த மாதிரி அதை தான் நம்ம உரையாடலாம் வச்சுருக்கோம். அதில் உங்களுடைய கருத்து ரைசல்,
1: என்னோட கருத்து வந்து எப்படின்னா, இப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்தது வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. நான் புலம்பெயர வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவில், ஏன்னா நான் வந்து திருமணம் செய்து கொண்ட என் மனைவி வந்து இந்திய நாட்டை சார்ந்தவர் அல்ல, அவங்க வந்து ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். நான் ஜப்பானில் இருந்த நேரம் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை அந்த நாடு. அப்போ இந்தியாவுக்கு அவங்க வந்த நேரம் அவங்களுக்கு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமான சூழல். அதாவது 25 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த இந்தியா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த இந்தியா. அப்போ வேற எங்கேயாவது புலம் பெயரணுங்கிற மாதிரி இருக்கும்போது தான் இது ஒரு நியூட்ரல் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல். அதனால வந்து இது மோசம் குப்பையோ சப்பையோ, அதனால அந்த சூழல் வந்து அதனால நோ, அதை பற்றி ஐயோ வந்துட்டோமா அப்படிலாம் இல்லை, ஐயோ நீ வந்தது நல்லதா ஏங்க அப்படிங்கிறதுனால நல்லா இருந்தது. அந்த சவால்கள்னு சொல்லும்போது ஆண்டுகள் போக போக அந்த பிள்ளை வளர்ப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதே மாதிரி தான். நீங்கள் சுகன்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது செலக்டிவ்ங்கிறான், ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறான்,
0: புரியாது, திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, மூணாவது வருஷம் சொல்றான், 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், அதெல்லாம் இருக்கு சவால்.
1: அதனால அப்புறமே வாழ்க்கை வந்து அப்படிதான், அதாவது நீங்கள் நம்ம வாழ்க்கைங்கிற தண்ணி மாதிரி தான் நினைப்பேன். அந்த எவ்வளோ ஒரு கோடை இது வச்சிருக்கோமோ அதுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் ஆயிடுவோம்.
0: சரி சரி,
1: சிறையில் இருக்கிறவன் இப்படி வந்து 20 ஆண்டுகள் வந்து என்ன சங்கடத்தில்
0: நிறுவனங்கள் இருந்தது, ஏதோ இடத்துல நம்ம பங்களிக்கிறோம், தன்னார்வ வேலை செய்யணும் விரும்பும் போது அதுக்கு பங்களிக்கக்கூடிய தளம் எங்களுக்கு இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுவே இருந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் உருவாக்கி அதில் தான் நாங்கள் இப்போ அதோடைய பலன்களை தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். நீங்கள் வரப்போ இந்த மாதிரியான சமூகம் உண்டா, இந்த மாதிரி ஒரு வானொலி?
1: அதாவது வானொலிங்கிறது எஸ்பிஎஸ்ல வந்து நான் இப்போ இணைந்து வந்து 23 ஆண்டுகள் ஆகுது. அதனால வந்து எனக்கு அடையாளமும் அல்லது என்னோட இருப்பும் வந்து எஸ்பிஎஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து இன்னொன்று, இப்போதைக்கு ரேடியோ இப்போ இந்த இந்த நிகழ்ச்சியை கூட எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த நேரம் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு வானொலி தான் முக்கியமான ஒரு ஊடகமாக இருந்தது. அப்ப அப்போதைய சூழல்ல வந்து நீங்க என்ன சொல்ற வார்த்தைகள் எல்லாம் மிகவும்
0: கவனமா இருக்கணும்,
1: அதனால அந்த அந்த வகையில அது ஒண்ணு. நான் அந்த மீடியா படிச்சிருந்ததுனால நான் PhD பண்ணியிருந்தேன், அதாவது மீடியால. அதனால எனக்கு அந்த வேலை கிடைச்ச நேரம் அதை மாதிரி மகிழ்ச்சியாக தருணம் இல்லை, நம்ம படிச்ச மாதிரியே வந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு அப்படி காலம் போக போக உங்களுக்கு இப்போ பாருங்களேன், இப்போ எத்தனை சோசியல் மீடியா, இப்போ நதியெல்லாம் பின்னி படல் எடுக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்களாம் வந்து எப்படி நாம கம்பீட் பண்ணுறது இந்த யூடியூபர்ஸு டிக்டாக்கு அப்படிங்கிறது தான் சேலஞ்சஸாக இருக்கே தவிர மீடியா பொறுத்தளவில், வாழ்க்கையை பொறுத்தளவில் பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை
0: நீங்கள் சொன்னது போல ஒரு நாள் 30 ஆண்டுக்கு முன்னாடி அந்த பெரிய சவாலை அன்னைக்கே நீங்கள் சந்திச்சிட்டிங்க போல் இருக்கு.
1: ஆமாம்,
0: அதனால் இனி எவ்வளோ அடித்தாலும் இனிமே தாங்க
1: முடியாத மாதிரி யாரும் அந்த நேரம் இல்லை.
0: சரி சரி,
1: டெக்னாலஜி எல்லாம் இல்லாததுனால சமாளிச்சிட்டோம். இப்போ உதய சமாளிக்கிறது, அதாவது ப்ரொஃபஷனலாக சமாளிக்கிறதுங்கிறது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். இருந்துச்சு.
0: சரி சரி சரி. அதாவது இந்த வேகத்தோட இணை கொடுத்து போறது.
1: ஆமா,
0: ஏன்னா சமூக மாற்றம்ங்கிறது நிறைய இருக்கு, அது கூட வேகமா பயணிக்கிறது உங்களுக்கு சவால்னு சொல்றீங்க. சரி சரி, மகிழ்ச்சி. இப்போ நீங்க, இப்ப நம்ம இந்த தலைப்பை சொல்லியிருந்தோம், அந்த தலைப்போட அந்த உரையாடலை நம்ம கேட்போம். இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து அது கேட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம உரையாடலை மறுபடியும் தொடரலாம்.

0: வணக்கம் நதியா, வணக்கம் சுகன்யா, வணக்கம் சங்கர்.
1: வணக்கம்.
0: ஃபோர் இபி தமிழ் ஒலி வானொலி கூடத்தில் வந்து உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம், மைக்ரெண்ட்டாக வந்திருக்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே மைக்ரேஷன்ங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடி அல்லது மைக்ரேட் ஆகிற முன்னாடி கனவுகள் இருக்கும், சில கற்பனைகள்லாம் இருக்கும். அப்புறமா இங்கே வரும்போது சில பேர் அந்த கற்பனையும் தாண்டி அதிகமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடும். சிலருக்கு என்ன எதை நினச்சி வந்தோம் இப்படி சுவைப்பிட்டானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் அனுபவம் என்ன சுகன்யா, சொல்லுங்களேன்.
2: நான் ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை இருக்கணும், அப்புறம் நிறையா பணம் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், வெளியில் போகணும், ஊர் சுற்றணும் எல்லாம் நினச்சிட்டு தான் வந்தேன். அது எல்லாமே நடந்தது. ஆனால் எனக்கு அது இந்த ஃபோர்சைட், அந்த முன்னறிவிப்புலாம் வந்த விஷயம், இந்த குழந்தைங்க வளர்க்குறது, அப்புறம் வீட்டு வேலை சுமை, இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருந்தது. ஏன்னா அம்மா இருந்தாங்க பக்கத்துலேயே, அவங்க வந்து கொஞ்சம் உதவி செய்வாங்க, அப்புறம் பணியாட்கள் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து எல்லாமே நம்ம தான் செய்யணும். அதாவது எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பணி சுமைகளும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இன்னொரு முக்கியமான

0: அதோடைய ஃபைனான்ஸில் தான் என்னோடய ரிசர்ச் படித்து பார்த்துட்டு தான் ரெண்டு பேர் இங்கேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் இவ்வளோ ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து பண்ணலாமே, ஏன்னா ஆஸ்திரேலியாவில் அக்கௌண்டிங் எப்போ ஒரு வாண்டட் இருக்கும். அப்போ நம்ம இங்கே வந்து இங்கே இருக்கிற முறைப்படி படிக்கிறோம், அதை நல்ல நிறைவாக முடிக்கணுங்கிற நினப்பு முதல்ல முடிச்சோம். அங்கே அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அது ரெண்டும் எனக்கு மகிழ்ச்சியாக நான் எதிர்பார்த்ததை விட நல்லா நடந்தது.
1: சரி,
0: அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி திருமணம்
1: குழந்தைகள்
0: அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையோட அடுத்த பரிணாமம் வருது நம்மளுக்கு. அதுக்கெல்லாம் நான் தயாராகவோ கனவு கொண்டோ வரல.
1: வரல.
0: இவர் கலில் ஜிப்ரானோட ஒரு கவிதை உண்டு, குழந்தைகளை பற்றி அவர்கிட்ட கேட்பார். அப்போ சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைகள் வாழ போகிற உலகத்தை நீங்கள் பார்க்கவே போகிறதில்ல, கனவுல கூட நினைக்க முடியாது, ஆனா அந்த எதிர்காலத்துக்கு அவங்களை தயார் பண்றீங்க. அது போல நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு
1: இருக்கிறேன். அப்படியா?
0: ஆமா, இது அன்னைக்கு நான் வந்து இதுக்கு தயார் பண்ணியோ நினைச்சோ வரல, வர வர எனக்கு வந்த வாய்ப்புகளை நான் வந்து கையில எடுத்துக்கிட்டேன்.
1: பரவாயில்ல.
0: சரி, ஆம் ஆம் அப்படின்னு சொல்லி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எஸ் சொல்லி ஆம்னு சொல்லி எடுத்துக்கிட்டதுதான் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த நீங்க சொன்ன கனவுல இருந்து நான் கனவுல கூட நினைச்சிருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை.
1: கனவு தொடர்கிறது.
0: ஆமா, ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இருக்கு. ஆனா சொன்னது போல அன்னைக்கு மாணவனா வரும்போது இருந்த சில சவால்கள் அன்னைக்கு எனக்கு இருந்தது,
1: அதை பத்தி பேசுவோம். நீங்க நதியா சொல்லுங்க.
2: நான் இங்கே வரும்போதே பிஆர் எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதில் எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக என்ன பட்டதுன்னா, நம்ம இங்கே வரும்போது வேலையோடு வரமாட்டோம். ஸோ நம்ம சம்பாரித்து பணம் எடுத்துகிட்டு வந்து புது வாழ்க்கையை தொடங்கணும். அதுவே வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் நம்மளோட பணம் இருக்கும், சம்பாத்தியம் இருந்துகிட்டே இருந்திருக்கும், நம்ம பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டோம். பட் இங்கே வந்து ஒரு அர்லி மைக்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ரியலி பிக் தான். அன்டில் வி கெட் த ஃபர்ஸ்ட் சேலரி, நம்ம கொண்டு வந்த பணத்தோடையே நம்ம ஸ்டார்ட் பண்ணி, அதுவும் அந்த டைமில் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் இருந்தாங்க.
1: இது நீங்கள் மைக்ரேட்
2: மைக்ரேட் ஆகி இங்கே வரும்போது.
1: அப்போ கனவுக்கும் இங்கே வரும்போது இருந்த நிஜத்துக்கும் வந்து
2: நிறைய வித்தியாசம்,
1: நிறைய வித்தியாசம் இருந்தது.
2: ஆஸ்திரேலியா அப்படின்னா, ஐ மீன் வெளிநாடு அப்படின்னாலே நல்ல சுகபோகமான வாழ்க்கை அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் வந்தது வந்து அப்படியே அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. மலேசியாவில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையே ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது நான் இங்கே வந்து தான் உணர்றேன். ஏன்னா ஜாமா விளக்குறதுலேருந்து அடுத்த வேலை சாப்பிட்ணுன்னா இந்த வேலை சாமானை விளக்குனா தான் அடுத்த வேலை சாப்பாடு நம்ம செய்ய முடியுன்ற மாதிரியான ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் கூட ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன்னா அது வரைக்குமே சுகன்யா சொன்ன மாதிரி நமக்கு ரொம்ப ஹெல்ப் இருப்பாங்க, வேலைக்கு ஆள் இருப்பாங்க, சமைக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. பட் இங்கே வந்து அது ரொம்பவே டஃப். ப்ளஸ் வாழ்க்கை வாழ்கிற அந்த வீடுமே டு ஸ்டார்ட் வித் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம பெரிய வீடெல்லாம் வாழ்ந்து இந்தியாவிலேருந்து வாழ்ந்து இங்கே வந்திருக்கும் போது அந்த சின்ன வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி
1: வாழ்றது கழுகுறதெல்லாம் ஈஸி
2: தான். பட் நம்ம மைண்ட் செட்டும் இருக்குல்ல, எப்படி வாழ்ந்துருக்கோம் அதை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோங்கிறதும் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இந்த 8 வருஷத்தில் வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோன்றதே எனக்கு ரொம்ப மாறி போயிடுச்சு.
1: அப்போ நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற முறை மாறிடுச்சா?
2: வாழ்க்கையை பார்க்குற முறை மாறிடுச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம செய்கிறதுங்கிறது ரொம்ப டஃப், இது என்ன ஒரு வாழ்க்கைன்னு நினச்சேன். பட் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் இது ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம வந்திருக்கோம். வாழ்க்கையில் தேவையான எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கான தகுதியான ஆளாக நான் மாறியிருக்கேங்கிறதே நான் ரொம்ப பெருமையான விஷயமாக தான் நினைக்கிறேன். வரும்போது இந்த ஊரை சுற்றி பார்க்குறது, ஜாலியாக இருக்கிறது, நிறையா சம்பாதிக்கிறது, சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம ஊருக்கு அனுப்புறது இல்லை நம்ம செலவு பண்ணுறது, இதெல்லாம் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தது. வந்ததுக்கப்புறம் என்ன நான் நினைக்கிறேன்னா, பணங்கிறது வந்து ஒரு செகண்டரி விஷயமாக மாறிடுச்சு, இல்லை நம்ம ப்ரொவைட் பண்ணணுங்கிறது வந்து செகண்டரி விஷயமாக மாறிடுச்சு. பட் நம்மளை சுற்றி இருக்கவங்கள எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு பணம் மட்டும் தேவை அப்படிங்கிற எண்ணம் மாறிடுச்சு. நிறைய விஷயங்கள் அதுக்கு அதை ஆன் டாப் ஆஃப் இட் நமக்கு தேவைப்படுது. ஒருத்தங்களுக்கு சொல்லித்தரதோ இல்லைன்னா நம்ம ஒரு வாலண்டியரிங் ஒர்க் பண்ணுறதோ, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இங்கே வந்ததுனால தான் தெரிஞ்சுது. இந்தியாவில் இருந்திருந்தோம்னா, இல்லைனா நம்ம எங்கேருந்து வந்திருந்தோமோ அங்கேருந்துருந்தோன்னா வாலண்டியரிங் பற்றி நமக்கு தோணவே தோணாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆக்குப்பைடாக இருப்போம். பட் இந்த வாழ்க்கை வந்து நம்ம அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இப்போ சவால், இப்போ நீங்கள் மூணு பேரும் சொன்னதில் சவால்களாக இருக்கிறது இந்த வீட்டு வேலை பார்க்குறது, குழந்தைகளை கவனிக்கிறது அப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம பெற்றோர்கள் எடுங்களேன், அவங்களுக்கு அது சவாலாகவே இல்லை. இப்போ நீங்களே அங்கே உங்கள் ஊரில் இருந்திருந்தா அது சவாலாக இருந்திருக்கா தான் என்ன? ஒரு மெய்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வெண்ட், ஒரு பணியாளர் தொழிலாளியை வந்து நீங்கள் வேலைக்கு அமர்த்தி இருக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. அதையும் தாண்டி இப்போ குழந்தை வளர்ப்புல எல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் உதவி செய்ய போகிறது இல்லையா? அது சவாலாக இருந்திருக்காதா?
2: அங்கே அம்மா அப்பா இருந்திருப்பாங்க, பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா பக்கத்தில் இருப்பாங்க, நெய்பர்ஸுமே நம்ம ரொம்ப பழகியிருப்போம்.
1: இல்லையா, நீங்கள் ஒரு சிட்டி அது மாதிரி தானே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அது சென்னையோ திருச்சியோ மும்பையோ.
2: அப்பா வந்து தங்கிக்கலான்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே நிறைய இருந்தது. ப்ளஸ் நெய்பர்ஸுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக தான் இருந்திருப்பாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு வெளியில் போகணும் குயிக்காக அப்படின்னா குழந்தைங்களை விட்டுட்டு போகிறதுக்கு

0: அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அங்கே இருந்தது. பட் இங்கே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக
1: பள்ளிகள் எப்படி இருக்கும் தெரியும், உங்களோட குழந்தை பருவத்தோட நீங்க ஒப்பிட முடியும் உங்க குழந்தைக்கு இதுதான் பண்ணணும் இதுதான்
2: அனுபவம்
1: இருக்கு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இங்க எல்லாமே புதுசு, ஒரு பள்ளியில் சேர்க்கறதா இருக்கட்டும், இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. அதனால் எங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு குழந்தை பருவத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மைக்ரெண்ட்னால பெஸ்ட்டை தான் கொடுக்கணும் எங்கள் குழந்தைங்க.
2: அது எது பெஸ்ட்னு உங்களுக்கு தெரியாது,
1: தெரியாது எது பண்ணாலும் வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும், நம்ம சரியாக பண்ணலையோ இந்த குழந்தைக்கு அப்படிங்கிறது அந்த ஃபீலிங். ஏன்னா எங்களுக்கு தெரியாது நாங்கள் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு. இந்தியாவிலனா ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டோமா, இது பண்ணுறாங்களா அது பண்ணுறாங்களா, ஒரு ஒப்பீடு இருக்கு. ஓகே நானும் அந்த மாதிரி தான் படித்தேன், இன்றைக்கி நான் ஒரு நிலமையில் இருக்கேன் இல்லை. ஆனால் இப்போ எங்கள் குழந்தைகளுக்கு பண்ணுறது சரியா தவறான்னு தெரியல, மைண்ட் செட் ரொம்ப மாற்றமா இருக்கு. நாங்க வளர்ந்ததும் இவங்க வளர்றதும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப்புங்கிறத தாண்டி அதை நாவிகேட் பண்ணி குழந்தைங்களோட ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு.
2: சங்கர் உங்க அனுபவம் எப்படி?
3: இவங்க சொன்னது 100%க்கு 100 உண்மை. அதுலயும் அவங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து அல்லது இந்தியாவில இருந்தோம்னா இந்த மாதிரி தன்னார்வ வேலைங்கிறது நம்ம சிந்தனையிலே வந்திருக்குமாங்கிறது எனக்கு
2: கேள்விக்குறிதான்.
3: இங்க வர்றப்ப அது ஒரு பெரிய உலகத்தை திறந்து வச்சிருக்கு, அதன் மூலமா கிடைக்கிற நிறைவு இருக்குல்ல அது வந்து அதுக்கு ஒரு விலை மதிப்பே கிடையாது. அதில் அவங்க சொன்னதை ஏற்றுக்கிற இங்கே வந்து இவங்க சொன்னால் எங்களை குழந்தை வளர்ப்பேன் டக்குன்னு எங்கள் பேராசிரியர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆங்கில பேராசிரியர். 3 ஆண்டு கல்வி முடிச்சிட்டோம், முடித்தோடனே அவர் சொன்னார் டிகிரி வாங்க போகிறீங்க, நவ் யூ ஆர் குவாலிஃபைட் டு பி அன்எம்ப்ளாய்டுன்னு. எனக்கு அதை பத்தி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: சரி,
3: ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை சொல்ற தகுதி கூட நம்மளுக்கு கிடையாது, இப்ப அதை சொல்ற தகுதி உங்களுக்கு வந்துருச்சு. அது மாதிரி இங்க இருக்கிற இந்த சவால்கள் மூலமா குழந்தைய வளர்க்கறது கஷ்டம்னு சொல்ற தகுதி நம்மளுக்கு இருக்கு. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அது கூட இல்லை. நீங்க அங்க இருக்கவங்கள்ட்ட பேசி பாருங்க, இதே சவால் அவங்களுக்கு இருக்கு. அவங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க இதே ஸ்கூல்ல தான் நான் படித்தேன், என் பையன் படிக்கிற சிலபஸ் என்னமோ இவனுக்கு இன்டர்நேஷனல்ங்கிறானுங்க அந்த நாடுங்கிறானுங்க, இதே சவால் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம்ல, ஏ வெளிநாட்டு கொண்டோம்ப்பா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறோம்ல, எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியலன்னு சொல்கிற தகுதி கூட அவங்களுக்கு இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற சவால் உண்மைதான்,
2: ஆனால்
3: அங்கே இருந்திருந்தாலும் இருந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது.
2: சரி, இந்த சவால் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து இப்போ 8-10 ஆண்டுகள் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க மைக்ரெண்டாக, இதே இது வந்து இன்னொரு 10 ஆண்டுகளும் இதே மாதிரி தொடரும் அப்படிங்கிற மாதிரி படுதா, இல்லை வர வர நாட்கள் கழிய அல்லது போக போக
3: நதியா சொன்னது போல நம்ம மனப்பான்மை மாறுங்கிறத என்னோட நம்பிக்கை. அதாவது இன்னொரு மொழியில சொல்றதா இருந்தா அடி வாங்கி அடி பழகிரும் அப்படின்னு தோணுது.
2: அடி வாங்கிட்டு இருக்கீங்க,
3: அடி வாங்கிட்டு இருக்கோம், இந்த அடி பழகிரும்.
0: இதுல ரெண்டு மைண்ட் செட் இருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் இருக்கேன், நான் எங்க போகணுங்கிறத ஒரு அளவுக்கு யூகமா வச்சுக்கலாம். ஆனா நான் கல்ச்சுரலி நான் வந்து எங்கிருந்து வந்தேனோ அதுதான் நான் கல்ச்சுரலா ஃபாலோ பண்றேன். பட் என்னோட குழந்தைகள் ஆஸ்திரேலியனாக தான் வளர்றாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஹவு டு பி அன் ஆஸ்திரேலியன்னு நான் கற்றுக்கிறேன். பட் ஏன் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா அவங்களுக்கு என்னோட எல்லா கல்ச்சர்ஸையும் அவங்களுக்குள்ளே புகுத்தணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது இன்றைய தேதிக்கு. ஏன்னா அவங்க த மோர் தே க்ரோ த மோர் தே ஆர் ஆஸ்திரேலியன்ஸ். நான் வந்து இப்போ வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன இதை கூட நான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு விநாயகர் சதுர்த்தி இது அதுன்னு. ஏன்னா நம்ம ஊரில் அதை வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காக பண்ணுவோம். இப்போ நான் அது எதுக்காக பண்ணேன்னா என் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்மளோட கல்ச்சரில் இருக்குதுன்னு தெரிவிக்கிறதுக்காக பண்ணுறேன். பட் இது ரெண்டுமே ஒரு சவாலான
2: ஒரு ஆங்கிள். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கிறோம், அதே மாதிரியான வீடை வந்து அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம், அதே அல்லது அதே மாதிரி சாப்பிட்றது, அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, இருக்கிற இடமும் வாங்குற டாலர் மட்டும்தான் வித்தியாசம், மீதி எல்லாம் அதே மாதிரி தான் ஏன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு விமர்சனம் நம்ம ஆட்களை பற்றி வைக்கிறது உண்டு. எப்படி பார்க்குறீங்க இதை?
3: நான் சொல்லுவா, ஏன்னா நான் தமிழ் பள்ளிக்கு போகிறேன் இல்லையா, இங்கே எங்கள் மாணவர் ஒருத்தர் கேட்டார், ஆனால் இந்தியாங்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வருது, அங்கே கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதங்கிறது குளிர்காலத்தில் வருது, இங்கே அதே மாதத்தில் அதே நாளில் கார்த்திகை தீபம் கொண்டாடுவேன் அடம்பிடிக்கிறீங்களே, இங்கே அது வெய்ய காலத்தில் வருது. ஏன்னா ஆஸ்திரேலியா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இந்த அடிப்படை இந்த மாற்றம் நம்ம பண்ணுறது இல்லை, நம்ம அப்படியே கொண்டாடுறோம். நீங்கள் சொன்னது போல் பட் வாங்குற காசும் வாகனம் ஓட்டுற தெருவும் தான் வேற. மற்றதெல்லாம் நம்ம அப்படியே முயற்சி பண்ண பார்க்குறோம்.
2: இன்னொன்று எல்லாரும் சேர்ந்து ஒரே சபபில் இருக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்போ சிட்னியை பொறுத்தளவில் அந்த மாதிரி ஒரு சபபில் போனீங்கன்னா தமிழ் ஆட்கள் நிறைய, அல்ல ஹிந்திக்காரவங்க அதிகம், பெங்காலி அதிகம், அது மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிரிஸ்பெயினில் அப்படி இருக்கா எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரே சூழல் ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம இனம் சார்ந்த மொழி சார்ந்த அது மாதிரி தான் அமைகிறாங்க. நம்ம நண்பர்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் கூட அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு மைக்ரண்டாக? How it is going to be in another 10 years time? இப்படியே போயிட்டு இருக்கலாம் அப்படியா, அல்லது நம்ம சமூகம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் படுதா உங்களுக்கு?
3: இல்லை எனக்கு வந்து இப்படியே தான் போகும்னு தான் தோணுது. ஏன்னா அநேகமான பெற்றோர்களுடைய மனப்பான்மை இப்போ சொன்னது போல் இதை எப்படியாவது நம்ம பசங்களுக்கு புகட்டிற மாட்டோமா, வரிசையாக திரும்ப திரும்ப தோல்வி விட்டுறாலும் சரி இதை கொடுக்கணும் கொடுக்கணும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் இது இப்படியே தான் தொடரும் தான் நான் நினைக்கிறேன்.
1: அதாவது நம்ம வந்து இங்கே லோக்கல் ஆஸ்திரேலியன்ஸ் கூடயும் கலக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம், அவங்களோட பாரம்பரியம் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பாக மதிக்கணும், எல்லாம் இது பண்ணணும். அதே இது நம்மளோட பண்பாடையும் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். நம்ம இங்கே வரோம், தனியாக தான் வரோம், நமக்கு சொந்தக்காரங்க இல்லை, இங்கே இருக்கிற நண்பர்கள் தான் நம்மளோட உறவினர்கள். அடுத்து நம்ம கலாச்சாரத்தை அடுத்து நம்ம குழந்தைங்க பின்பற்றணும்னா அவங்களுக்கு அதே ஒரு பின்புலத்துலேருந்து வர குழந்தைகளோட ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு இங்கே இருக்கிற அவங்களோடையும் அந்த கனெக்ஷன் முக்கியம், நம்மளோட கம்யூனிட்டியோடையும் அந்த கனெக்ஷன் முக்கியம் தான் நான் நினைக்கிறேன்.
2: ஆனால் இன்னொரு பார்வை பொதுவாக சொல்கிறது உண்டு. இப்போ கனடா இது மாதிரியான நாடுகளில் இப்போ கேவேக் அப்படிங்கிற ஒரு பிராந்தியத்தில் வந்து ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறாங்க. இப்போ அங்கே இருக்க ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறதுக்கும் ஃப்ரான்ஸில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் ஆகிடுது. இதே மாதிரி தான் தமிழும் கூட, அல்லது எல்லா மொழிகளும் கூட. இப்போ நம்ம வந்து அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு அதை வந்து ரொம்ப கட்டி காத்து பேணி இருக்கும்போது நீங்கள் ஒரு 5 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி ஊருக்கு போனாயோ அவன் எல்லாம் மாறிட்டாயா, நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, நீ இப்படி இருக்கிறேங்கிற, அதாவது அந்த கலாச்சார விளிமயங்களையோ அல்லது அந்த கலாச்சார கூறுகளையோ அதிகமாக கட்டி காக்கிறது நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும். உங்களுக்கு எப்படிப்படுது அது?
0: அது எதனால் அதிகமாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது அப்படின்னா, த மோர் விசி நம்ம அதிகமாக பார்க்குறோம், இது நம்மளை விட்டு கையை விட்டு போயிடுமோ, அங்கே போக இது நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பார்க்க பார்க்க தான் அதை நம்ம அதிகமாக கட்டு பிடிச்சிக்க வேண்டியதான சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ நமக்கு நிறைய த்ரெட்ஸ் இருக்குது இந்த ஊரில். நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுக்கலைன்னா அவங்க அதை மீறி ஏதாவது போயிடுவாங்களோ அப்படின்ற தைரியம் பயம் நமக்கு இருக்கிறனால தான் அதிகமாக இதை நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: அதனாலேயே வந்து இதில் நம்ம சொல்லதில் எந்த வகையிலையும் கலப்பு இருந்துடக்கூடாதுங்கிறனால நீங்கள் சொன்னது போல் அங்கேருந்து வந்து அவங்க மாறிடுறாங்க. அவங்க ஒரு நல்ல உதாரணம் சொன்னாங்க, வாகனத்துக்கு ஒரு பேர் அல்லது நண்பனுக்கு ஒரு பேர் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ யார் நம்ம ஊரில் ஃப்ரெண்டுன்னு சொல் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து புலம்பெயர்ந்து போவாங்க வந்து கூட்டாளிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் மலேசியாவில் கூட்டாளிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. வாகனத்திற்கு காடிங் அந்த மாதிரி
2: நீங்க ஊருக்கு போனா ப்ரோன்னு சொல்ல ஆரம்பிச்சு
3: நம்மளுக்கு தூக்கி வாரி போடுது, டேய் நீ நம்ம ஊர்ல நம்ம கூட சுத்திட்டு அப்படின்னு இருக்கு. அதனால நம்மளுக்கு தான் அதிர்ச்சியா இருக்கு. அவனுங்க சொன்ன போன நம்ம தான் அதை ஏன்னா இழக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறனாலயே நம்ம அதை அதிகமா பேணணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலையும் கூட நான் நினைக்கிறேன் இந்த போக்கு தொடரதான் செய்யும்னு. அதனாலதான் நான் நினைக்கிறேன்.
1: எனக்கும் தெரிஞ்சு நான் இந்தியாவில் இருந்ததை விட இப்போதான் வந்து நிறைய விழாக்கள் நிறைய செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு வாய்ப்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தனிமையை இங்கே உணர்றோம், நம்ம தனியாக இருக்கோம். ஒரு 4 பேரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புனா வாங்க தீபாவளிக்கு ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம், பொங்கலுக்கு பண்ணலாம், விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணலாம், கார்த்திகைக்கு பண்ணலாம், எதுக்கு வேணால் நம்ம பண்ணலாம், ஆடி வெள்ளிக்கு பண்ணலாம், எதுக்கு வேணாலும் நம்ம பண்ணலாம். முக்கியமாக நான் அந்த விழாவோட மையமாக எதை பார்க்குறேன்னா எல்லாரையும் ஒன்று கூட்டி அந்த கூட இருக்கிறதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால தான். ஏன்னா இங்கே நம்ம தனிமையாக இருக்கோம், அம்மா வீட்டுக்கு போக முடியாது, மாமியார் வீட்டுக்கு போக முடியாது, சித்தியை பார்க்க முடியாது. அதனால வந்து நம்மளோட நண்பர்களோட நம்ம எப்படி சேர்றதுங்கிறதுக்கு இந்த விழாக்கள் இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் ஒரு காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: இப்போ நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இங்கே இருந்தால் கூட ஒரு தனிமை அப்படியான ஒரு உணர்வு வந்துகிட்டு இருக்குமா, அல்லது வந்து நாட்கள் செல்ல செல்ல கடந்து போக போக வந்து இல்லை இட்ஸ் அ கம்யூனிட்டி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, அல்லது இப்போவும் அந்த தொப்புள் கொடி உறவு மாதிரி அம்மா அப்பா மாமா மச்சான் தம்பி அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கா?
0: அந்த உறவுகளை வந்து நம்ம இன்னைக்கு மறக்க முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், உறவு மறக்காது,
2: ஆனா கனெக்ஷன் இருக்குல்ல.
0: கரெக்ட். இப்போ முதல்லலாம் வந்து நமக்கு கால் பண்ணி பேசணும், வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாடுக்கு கால் பண்ணி பேசணும்னா ரொம்ப செலவு அதிகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ, வாட்ஸ்அப் எடுத்தமா ஒரு வீடியோ கால் பண்ணா நேரா பேசுறதுக்கான நிகரான ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்குது. இருந்தாலும் எத்தனை நாள், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச சித்தப்பா மாமா பெரியப்பாவோட பேசிக்கிட்டு இருக்கோம், அது ஒரு கேள்விக்குறி தான். ரெண்டாவது வந்து நிறைய பேரோட, சுகன்யா சொன்ன மாதிரி நிறைய பேரோட நம்ம வந்து ஈவெண்ட் கேதரிங் எல்லாம் பண்ணுறோம். கேதரிங் முடிச்ச அடுத்த நிமிஷம் நமக்கு நம்மளோட வேலைகள் தலைக்கு மேலே காத்திருக்கு, அவங்களுக்கு அவங்களோட வேலைகள் காத்திருக்கு, நம்ம தொடர்ந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் முடியறதில்ல. அதுக்கு காரணம் நம்மளோட வேலை பலவும் ஒன் ஆஃப் த காரணம், ப்ரையாரிட்டிஸ் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ தனிமையாக அனுபவிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக அனுபவிக்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மைக்ரெண்ட் லைஃப்பில்.
2: சரி, இப்போ நிறைவு செய்ய போகிறோம். இப்போ நிறைவாக இப்போ வந்து இதை கேட்டுட்ருக்கிற அல்லது பார்த்துட்ருக்கிற ஒரு நேயர் வந்து அவங்க இந்த நாட்டுக்கு புதுசாக குடிபெயர்ந்திருக்கலாம், அல்லது 5-6 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் உங்கள் மாதிரிலாம் வந்திருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு டிப்ஸ் என்ன? அதாவது கனவுகள் வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரியா, அல்லது வந்து கனவுகளை வந்து நிஜம் சார்ந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா, என்ன சொல்லுவீங்க சுகன்யா?
1: கண்டிப்பாக வந்து வந்த உடனே சவால்கள் இருக்க தான் செய்யும். புதுசாக ஒரு இடத்துக்கு வரோம், அப்புறம் ஓரளவு நம்ம வந்துட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த ஹனிமூன் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இதுதான் வந்து நிதர்சனமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நதியா சங்கர்லாம் சொன்ன மாதிரி என் வாழ்க்கை மட்டும் இல்லை, நானே மாறிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுகன்யா என்னோட அன்னைக்கு தப்பாக தெரிஞ்ச நிறையா விஷயம் இதில் என்ன தப்பு, ஒரு நிறையா வந்து ஹியூமனிட்டி பேஸ்ட் சேஞ்சஸ் என்கிட்ட இருக்குது. ஒரு மனுஷனை எப்படி பார்க்கணும் எல்லாமே, நம்ம வந்து ஒரு கூண்டுக்குள்ளாரியே இருந்தப்போ வந்துட்டு நம்ம ஒரு வரையறைக்கு அப்படியே கட்டுப்பட்டு இருக்கோம். நம்ம வெளில இப்படி குளோபலாக வரும்போது தான் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நிறையா கற்றுக்கலாம். முக்கியமாக வந்து இந்த கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. இப்போ என்ன செஞ்சால் நம்ம பண்ணுற எல்லாமே வந்து வெற்றியை நோக்கி தான் போகணும்னு இல்லை, அதாவது அந்த முயற்சி எக்ஸ்பீரியன்ஸும் மேட்டர்ஸ். இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் கொடுத்தது வந்துட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்ததுனால தான். என்னோட தாய்மண்ணோட சில இது அடிப்படையான குணங்களும் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதை சில இது மாற்றுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாற்றமான பூமிக்கு வர்றதும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பாக நம்பிக்கையோடு வரலாம், நீங்கள் சோம்பேறியாக இல்லை, தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க, அடுத்தடுத்து நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாடு தான். எனக்கு வந்து புதுமையாக என்னோட லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக மாற்றின ஒரு நாடு.
2: சரி, தப்பா வந்துட்டோமோ அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நதியா சொல்லுங்க.
0: இல்ல இல்ல, ஆரம்பத்துல அந்த எண்ணம் எனக்கு ஹெவியா இருந்தது, இது ரொம்ப சரியான முடிவுதானா நம்ம இந்த மாதிரி வந்தது அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட பவுண்ட்ரிஸ் என்ன, நான் இதையும் மீறி பெரிய எல்லா விஷயமும் செய்ய முடியும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த ஊர் தான் கொடுத்தது. ப்ளஸ் யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா ஒரு ரிஜிட் மைண்ட் செட் இல்லாமல் இங்கே இருக்கிறத பொறுத்து என்னோட மைண்ட் செட்டை நான் மாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வர்றவங்களுக்கு இது உண்மையாகவே ஒரு சொர்க்க பூமி தான்.
2: சங்கர்,
3: அவங்க இப்போ நண்பர்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க, அவங்களுக்கு நிறையா சவால்கள் இருக்கும். அதை இவங்க ரெண்டு பேரும் சொன்னது போல தான் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க, கண்டிப்பாக எல்லாமே சரியாக போகும். இப்போ பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்குவோம், நம்மளை நம்மளே தேத்திக்கிறதுக்குன்னு சொல்லுவோம், நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாளைக்குங்கிற பூமியில் தான் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா நாடுகளுக்கு நம்ம முன்னாடி இருக்கிறோம். ஒருத்தர் நண்பர்கிட்ட பேசுகிறேன், அவன் ராத்திரியில் பேசிட்டுருக்கான், அடுத்த நாளில் தான் இருக்கிறேன் நான், அவன் நம்பிட்டு இருக்கிறேன் நாளையில் தான் நான் இருக்கிறேன். இந்த நாட்டுக்கு அவங்க வரதில் எல்லா பிரச்சனையும் சரியாக போகும்னு நான் நம்புகிறேன்.
2: சரி, மிக்க நன்றி நதியா, சுகன்யா, சங்கர், உங்கள் மூவருக்கு நன்றி.
0: நன்றி.

0: ஊரு விட்டு ஊரு வந்து அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து நேயர் விருப்பம் சுகன்யா கேட்டதுனால இந்த சொர்க்கமே என்றாலும் அந்த பாட கேட்டு நம்ம தொடரோம். இதுக்கு முன்னாடி நடந்த உரையாடல் அதை நேரில் கேட்டிருப்பாங்க. அதோடைய தொடர்ச்சியாக அதில் வந்து நிறைவில் வந்து ஒரு கேள்வி ரைசல் கேட்டாங்க, இந்த மாதிரி தனிமை உணர்வதை பற்றி. அந்த கேள்வி நான் இப்போ ரைசல்ட்டே கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அந்த மாதிரி வரும்போது ஏதாவது உணர்ந்துருக்கீங்க வந்த புதுசில்? ஏன்னா நீங்கள் வந்த நிலையை சொல்லிட்டீங்க.
1: இப்போ நீங்கள் இதில் அந்த நம்ம பரிமாற்ற அந்த டிஸ்கஷனில் சுகன்யாவோ நதியாவோ சொன்னாங்க இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் இருக்குது அப்படி. நீங்கள் கற்பனை படி பாருங்கள், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி
0: வாட்ஸ்அப்
1: கிடையாது கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு ஓவர்சீஸ் ஃபோன் கால் பண்ணுறதுன்னா இட்ஸ் அ குவைட் எக்ஸ்பென்சிவ் பிஸ்னஸ் இல்லையா?
0: செலவு பொருளாதாரம் பற்றி மட்டும் இல்லை, அதற்கான வசதிகளும் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி பூத்னு ஊருக்கு ஒன்றுதான் இருக்கும், வெளியில் வந்து பேசுவோம். அந்த மாதிரியான நடைமுறை சவால்கள் இருக்குல்ல, அதுக்காக கேட்குறேன். அப்போ உங்களுக்கு அந்த தனிமை எப்படி?
1: இல்லை இங்கே வந்து நமக்கு அந்த எஸ்டிடி பூத் அப்படி இல்லை, ஊரில் வந்து தனிமையாக இருந்த மாதிரியான படப்படுறதில்லை.
0: சரி சரி,
1: இங்கே வந்த அப்புறமா வந்து அந்த தொடக்க காலகட்டங்களில் வந்து தனிமை தான்.
0: என்னென்னா
1: ஆமாம், ஏன்னா நண்பர்களை கூப்பிட்றதா இருந்தாலும் சரி, குடும்பத்தை
0: அந்த நண்பர்கள் ஊரில் இருப்பாங்களே, அதை தான்
1: ஊரில் தான் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இதில் இன்னும் நண்பர்கள்னு சொல்லும்போது நீங்களே உங்களுக்கே தெரியும், இங்கே நம்ம என்ன தான் சந்திச்சிருந்தாலும் சின்னதாக சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்களோட இருக்கிற நெருக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும்
0: நினைக்கிறேன்.
1: அதனால் தனிமைங்கிறது இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர்னு அனுப்பப்படும்,
0: அது ஒரு பார்ட் அண்ட் பார்சல்.
1: ஆமாம், இப்போ நீங்கள் அது இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் இங்கே இருந்தால் கூட ஈவன் சம்டைம்ஸ் யூ ஃபீல் லோன்லி
0: இல்லையா?
1: எனக்கு அப்படிதான் படும்.
0: அது ஒன்றும் பெரிய இது இல்லை, அதை அப்படியே கடந்து போகிறது தான் அப்படிங்கிறீங்க.
1: ஆமாம், எனக்கு அப்படி தான் படும். அதாவது அன்லஸ் யூ ஸ்டே ஆன் வித் லோன்லினஸ்,
0: அது எப்படியாவது மீறி வர பார்க்கணுங்கிறீங்க. அருமை. நீங்க சுகன்யா, உங்களுடைய பார்வை அதுல?
2: கண்டிப்பா, இந்த கோவிட் டைம்ல அந்த தனிமை என்னங்கிறது வந்து எல்லாருக்குமே உணர்ந்திருக்கும். அதுவும் இல்லாம கோவிட் அப்போ இந்தியாவில எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப மோசமா இருந்த நிலைமையில இங்க ஒவ்வொருத்தவங்களும் மனதளவுல எந்த அளவு பாதிக்கப்பட்டாங்க, பக்கத்துல இருந்து பார்க்க முடியலையே. அதாவது என் நண்பர்களோட அம்மா அப்பா எல்லாம் இறந்து போனப்போ இங்க இருந்து அவங்களால போக கூட முடியல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய இது. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து மனதளவுல ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம கூட வளர்ந்த நம்மளோட கசின்ஸ், சித்தப்பா பையன், தங்கச்சி, அவங்க குழந்தை பிறக்கும் போது காது குத்து, எந்த கல்யாணம் எதுவா இருந்தாலும் கூட பிறந்தவங்களோட கல்யாணத்துக்கே போக முடியாத நிலைமையெல்லாம் வந்து இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு. அந்த புகைப்படங்களை பார்க்கும் போது வர தனிமை வெறுமை அதை வந்து பூர்த்தியே பண்ண முடியாது. ஆனா அது நம்மளா எடுத்த டெசிஷன் தான், நம்ம மனசை தேத்திட்டு போகணும். எல்லாருமே அங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம இங்க வந்து ஒரு புகைப்படமோ இல்ல ஒரு வீடியோ மூலமா தான் அதை பாக்குற மாதிரி இருக்கும். அவங்களும் நம்மளை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சந்தோஷமான விஷயங்களுக்கு இருக்க முடியாதது கூட பரவாயில்ல, இப்போ உடம்பு சரியில்லை அம்மா அப்பாவுக்கு, அவங்க கூட இருக்க முடியலை அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப அது ஒரு கடினமான விஷயம். எங்கள் அப்பாவுக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, என்னால் போக முடியல, அவங்களே இது பண்ணிட்டாங்க. அதாவது ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங்காக இல்லை, ஆனால் நான் இப்போ இந்தியாக்குள்ளே இருந்திருந்தேன்னா என்ன தான் இருந்தாலும் போயிருந்திருப்பேன் இல்லையா? அதை அப்போ வந்து ரொம்ப மனவேதனையாக தான் இருந்தது. இந்த மாதிரி தனிமை வந்து நம்ம தூரமா வந்துட்டோம்னா அது பிரிக்க முடியாத வார்த்தை, அது வந்து வேற ஏதாவது மூலமா தான் நம்ம அந்த ஃபீல்
0: இட்டு நிரப்பி போக தான் பார்க்கணும். இவங்க அந்த செக்மெண்ட்ல பேசும்போது நதியா பேசும்போது சொன்னாங்க தனிமை இருக்க தான் செய்யும். அது நீங்க இப்ப கோவிட் சொன்னோன்னா அது வந்து அந்த நேரத்தில் அதோட இருப்பு இன்னும் பல மடங்கு அதிகமாக உணர்ந்த மாதிரி. நான் இந்த கே பாலச்சந்திர படத்தில் அந்த இருகோடுகள்னு ஒரு லாஜிக் உண்டு, சின்ன கூட அப்படியே இருக்கும், அது எப்படி சின்னதாக்குனா பக்கத்தில் ஒரு பெரிய கூடு போட்டோன்னா அது சின்னதாயிரும். அது மாதிரி அந்த தனிமை எப்பயுமே நம்ம இருந்தது தான், ஆனால் அந்த கோவிட் டைம்ல அது ரொம்ப பூதாகரமாக நம்ம உணர்ந்தது போல அந்த நேரத்தில் அப்படி இருந்தது. அது நீங்கள் சொன்னது போல நண்பர்களுடைய நல்லதுக்கு போக முடியலன்றது கூட பரவாயில்ல, இந்த மாதிரியான இதில் கூட நிற்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப, அது ஏதோ ஒரு வகையில் கடந்து போய்க்க வேண்டியதான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம அந்த செக்மெண்ட்டில் பேசினது போல அதில் வர்றவங்களுக்கு கடைசியில் ரைஸில் அப்படி தான் கேட்டு முடித்தாங்க, வர்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பவும் இது ஒரு தடை இல்லை, இது இருக்க தான் செய்யும், இதை தாண்டி நம்ம போய்க்கணுங்கிறத நம்ம இதில் சொல்கிறோம். இதில் நம்ம அந்த கேள்விகளில் நாலு கேள்விகளாக பிரிக்கும் போது ஒன்று வந்து இங்கேருந்து வரும்போது இருந்த சவால்கள் என்ன, அது இருக்க தான் செய்யும், தாண்டி வந்துக்கங்கன்னு சொல்கிறோம். அடுத்தது தனிமை, அது தவிர்க்க முடியாது, அது அங்கே இருந்தாலும் இருக்கும், ஒருவேளை அதோட இருப்பு கொஞ்சம் கூட குறையலாம். அதே மாதிரி அங்கே இருந்து இங்கே வளர்ந்தோம் பிள்ளை வளர்க்குற சவால்களுங்கிறதையும் நம்ம அந்த நிகழ்ச்சியில் ஓரளவுக்கு ஏறக்குறைய பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து ரைசல் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுலேயும் உங்களுடைய கருத்தை சொல்லி நிறைவு பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த தொகுப்பை பற்றி உங்களுடைய பார்வை வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
1: இல்லை, தொகுப்பு வந்து என்ன, இல்லை அதில் வந்து பெரிய பார்வைகள் இல்லை. இப்போ இதில் இருக்கிற பார்வைகள் எப்படி வேறுபடுவோம்னா, இப்போ ஒரு சமகாலத்தில் வந்த மைக்ரன்ஸ், அதில் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்ன மைக்ரன்ஸ், இப்போ நேற்று அல்லது 1 இயருக்கு முன்ன இருக்கிற மைக்ரன்ஸுக்கு பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட அனுபவம் நிச்சயமாக வித்தியாசமாக தான் இருக்கும். இன்னொன்று, இப்போ வர்றவங்களுக்கு நம்ம நான் சொன்ன மாதிரி இப்போ தொலைபேசியில் பேசுறதுக்குள்ள பொருளாதார சிக்கலோ நெருக்கடியோ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் வந்து இந்த கேட்டுட்டு இருக்க நேயர்களில் கூட அவங்க எப்படி இதோட கனெக்ட் ஆக முடியும்னா, எப்போ அவங்க வந்தாங்களோ அதில்
0: தான் தொடர்பு.
1: இப்போ பெரும்பாலானவர்கள் உங்கள் அளவுக்கு 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அது இருக்கிறதுனால இதுதான் பெரும்பான்மையானவரோட அனுபவமாக இருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: உண்மைதான்.
1: இப்போ இது இன்னொன்று, இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு குரூப் இப்போ வந்துட்டு இருக்கு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மாணவர்கள். இப்போ வர்ற மைக்ரன்ஸ் எல்லாம் பெரும்பாலானவர்கள் வந்து ஸ்கில்டு மைக்ரன்ஸாக உங்கள் மாதிரி வர்றதெல்லாம் ரொம்ப கடினம். இப்போதைக்கு எல்லாம் வர்றவங்க எல்லாம் மாணவர்கள். அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே நிகழ்ச்சியை வந்து அவங்களோட பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட்.
0: ஆமாம், இப்போ நான் வந்து மாணவனாக தான் வந்தேன், ஆனால் என்னோட அனுபவம் கூட அவங்களதுலேருந்து கொஞ்சம் மாறுபடலாம். ஏன்னா நான் வந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணவனாக, ஆனால் அவங்க இன்னைக்கு வரும்போது அவங்க சந்திக்கிற சவால்கள் வேற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு தொடர்பு படுத்த முடியும் என்னோட இது சொல்றது. நதியா, நீங்க உங்களுடைய பார்வை?
3: நம்மளோட கலந்துரையாடலுக்கு மீறி ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, புதுசாக வர மைக்ரன்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, ஆனாலும் அது கூட தெரியாம நிறைய மைக்ரேஷன் மைக்ரேட் பண்ணி வந்த பீப்புள் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட், குழந்தை இருக்கு ஆனால் நான் எங்கே போகிறது என்ன வருது யார்கிட்டையும் பேசவே எனக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி கேட்டாங்க. அப்போது நான் சொன்ன ஒரு 2-3 விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட் உங்கள் குழந்தைங்களோட கூட படிக்கிறவங்க தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது விட்டு கூட்டிகிட்டு வர பாருங்கள். வேலை தேடுறதுங்கிறது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நிறைய பேரோட நெட்ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்குதுல்ல, எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் நீங்கள் கலந்துக்கோங்க. 4 பேரோட ஃப்ரெண்டாக ஆக ட்ரை பண்ணுங்கள், பேசுங்க, பழகுங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு 4 பேரை நீங்கள் வச்சுக்கோங்க நண்பர்களாக. இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த ஊரில் வாழ்கிறதுக்கான தகுதியை கிரியேட் பண்ணுற ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த 4 நண்பர்கள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேரை சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சுக்கோங்க, அது வேற கதை, அது டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். பட் டு ஸ்டார்ட் வித் இது தான் ஃபஸ்ட்டு. வேலை தேடுறதுக்கு நிறைய ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரியான ஹெல்ப்பும் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நான் சொன்னேன். பட் இது வந்து ஒரு பெரிய டாபிக், இதில் சொல்லி முடிக்க முடியாது. பட் ஐ ஜஸ்ட் தாட்
0: ஆமாம், இது இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு ஏதாவது உதவி வேணும்னா இந்த மாதிரியான வழிமுறைகள் அவங்களுக்கு உதவியாக இருக்கும்.
3: ரொம்ப
0: மகிழ்ச்சி, நன்றி. மறுபடியும் ரைசல் சாரனே வருது. மறுபடியும் ரைசல் கூட இன்னொரு நிகழ்ச்சி நம்மளுக்கு அமையறதுக்கு சீக்கிரமாக அமைய மாட்டோம். பட் நம்ம வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி நம்ம விட்ட தலைப்புகள் அல்லது கலந்துரையாடலில் வந்து பல யோசனைகள் வந்ததில்ல, அதெல்லாம் வந்து வேறு வேறு நிகழ்ச்சிகளாக நம்ம கொடுப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம நிறைவுக்கு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நிலையத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கினதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பாக ரைசல் அவர்களுக்கு ஒரு பிஸி ஷெட்யூல்லையும் இதுக்கு நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்களுக்கு தான் நன்றி சங்கர், நீங்கள் இல்லாம இந்த சாத்தியப்பட்டு இருக்காது.
0: ஐயோ நன்றி,
1: நிச்சயமா
2: நன்றி, நன்றி சங்கர்.
1: ஆமா,
2: இந்த ஜாம்பவான் கூட எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தது, மிகவும் நன்றி.
0: உண்மை உண்மை. சரி, இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது
2: சுகன்யா, நதியா,
1: ரைசல்
0: மற்றும் உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன். நன்றி, வணக்கம்.